அணியர் கமந்த கோரடா, தமக்கு தாரை அணியர் கமந்த கோரடா, பஞ்சு சஸ்திர